0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

90.4 இது பாலக்காடின் நெஞ்சின் குளிர்காலம். கேட்டு கேட்டு கூட்டுகூடாம்.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமானது.

டக்கெட்டதும் தா தக்கெட்டதும் தீம் தக்கெட்டதும் தீம் தக்கெட்டதும்

0: கோர்ட்ல என்னால ஒரு கொலகேஸ் நடந்துருக்கு, தீர்ப்பு எனக்கு சாதகமா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அப்போ ஒருவேளை தண்டனை கிடைச்சிருந்ததுன்னா?
0: சொல்லிருக்கவே மாட்டேன்.
1: ராதா யார்
0: நடிகது? இல்லத்தனத்தை ஹீரோயிசமா பின்னி பெடல் எடுப்பாரு.

0: இது கூட அப்பாட்ட பேசணும்ல பாண்டி, இவங்க எதோ சொல்றாங்க.
1: இங்க பாருமா, இவனுக்கு இவர் இருக்காரு எல்லாமே தெரியும். உனக்கும் சொல்லாம எனக்கும் சொல்லாம என் பேரையே யூஸ் பண்ணி இவர் தான் கொல்லியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு.

0: சுகந்தி பூக்கள் ஜமந்தி பூக்கள்.
1: அகல்யா FM 90.4, இட்ஸ் ரிதம் ஆஃப் பாலக்காடு.